0: ஆசியாட்டு தூங்கி பார்ப்பனி
1: இரன்
0: பத்தோத்தொங்கி சிதலுட அலு